அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் ப்ரோக்ராம் காதோடு பேசலாம்.

0: ഫിക്സ് പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20-നകം ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
1: ആടിമാസം വരവായി, റിയൽ ആടിമാസവും വരവായി.
2: ആടിമാസം ഒന്നല്ലേ ഉള്ളൂ?
1: ആ ആടിമാസവും ജോളി സിൽക്സിന്റെ റിയൽ ആടി സെയിലും ഒന്നേ ഉള്ളൂ. വാങ്ങുമ്പോ പുതിയ കളക്ഷൻസ് തന്നെ വാങ്ങണം. ഇവിടെ എല്ലാം മാർക്കറ്റ് വിലയേക്കാൾ കുറവ്.
3: കാഞ്ചിപുരം, ബനാറസി, ഡെയിലി വെയർ സാരികൾ, കുർത്ത, കിഡ്സ് വെയർ, ചുരിദാർ മെറ്റീരിയൽ, വെസ്റ്റേൺ വെയർ, മെൻസ് വെയർ.
1: വിലോ 999.
4: ജോളി സിൽക്സ്, കൊല്ലം, തിരുവല്ല, കോട്ടയം, അങ്കമാലി.
5: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். கடந்த வாரம் சனிக்கிழமை மிகவும் வருத்தமான ஒரு செய்தி ஒன்று நீங்கள் எல்லாருமே கேட்டு இருப்பீங்க. ஒரு பல முகங்கள் பல திறமைகள் கொண்ட ஒருவர் வந்து மரணம் அடைந்துள்ளார். நடிகர், இயக்குனர், கதை ஆசிரியர், இசை அமைப்பாளர், எழுத்தாளர், படம் தயாரிப்பாளர், அரசியல்வாதி அப்படின்னு பல திறமைகள் கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். June 27 காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தவர் திடீர்னு ஒரு நெஞ்சு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்திருக்காரு. வயசு அவருக்கு 73. அவருடைய இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வந்து அவருடைய பாதத்தில் புஷ்ப அஞ்சலியாக சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க பாக்யராஜ் சார் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். அவர் நடித்த படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாமா?
1: ஹலோ, வணக்கம். நான் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு கே பாக்யராஜின் இறந்து போயிட்டில்ல, ஆழ்தான் இழந்தாமல்.
0: ஓகே ஓகேமா. ஏன்னா பல திறமைகள் உள்ளவர். என்ன?
1: ஆமா, நடிகர், கதாசிரியர், டயலாக்
0: எல்லாமே அந்த காலத்து படங்கள்
1: எல்லாம் சூப்பரா இருக்கும். படங்களும் நல்ல சூப்பர் படங்களா இருக்கும்.
0: ஆமா, அதே மாதிரி பட்டிமன்றத்துக்கு தலைவரா நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாரு,
1: பேச்சாளராக போயிருக்காரு.
0: ஆமா, அதே மாதிரி சங்கத்துல சினிமா சங்கத்திலயும் தலைவராகவும் இருந்திருக்காரு.
1: எலெக்ஷனுக்கு நிக்க போல நாமினேஷன் பண்ணதுக்கு வேண்டி போனதுதான் இறந்தது.
0: ஆமா, இந்த நேரம் அந்த டைம்ல அந்த டென்ஷன் வேற அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க.
1: ஒரு மாசத்திலே அவரோட குருவும் இறந்தது, சிஷியனும் இறந்தது.
0: ஆமா, பாரதிராஜா சார்,
1: பாரதிராஜா
0: அவரும் இறந்துட்டாங்க, இப்ப இவரும் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து 80s 90s காலகட்டத்துல நல்ல நல்ல படங்கள் கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேருமே. இந்த சொல்லுவாங்க
1: ஆவணி கனவுகள், பின்ன வேட்டியம் அடிச்சுக்கட்டு, பவுனு பவுனுதான், அப்படி குறைய படங்கள் இருக்கு.
0: எல்லா படமும் பாத்துடுவீங்களா சரவணா நீங்க?
1: பாத்துருவீங்க.
0: என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: இது நம்ம ஆளு, ராசுக்குட்டி, எங்க சின்ன ராசா.
0: ஆமா,
1: ராசுக்குட்டியில என்ட்ரி சீனே சூப்பரா இருக்கும். ஷர்ட் செலக்ட் பண்ண சீனா இருக்கும்.
0: ஆமா ஆமா, ராசுக்குட்டில அதே மாதிரி ஒரு ஜிகி ஜிகின்னு ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுட்டு ஒரு வேஷ்டியே கையில ஒரு ஒரு துணி மாதிரி வச்சு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குமே
1: ராசுக்குட்டி.
0: ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தது முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படம்
1: தான்.
0: ஆமா ஆமா, அது வந்து மறக்கவே
1: முடியாது.
0: ரொம்ப பிடிக்கும். என்ன ஆனா ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு கதைகள் நல்ல அற்புதமான கதை எழுதியிருப்பாரு. தெரியுமா?
1: தெரியும் தெரியும்.
0: அதே மாதிரி கதை வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்கலாம் இவருடைய படங்கள்.
1: பாக்யராஜ் படம் வந்து குடும்பத்தோட இருந்து பாக்கலாம்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. நல்ல
1: கமலாசன் வச்சு படம் எடுத்திருக்காங்க, ரஜினிகாந்த் படம் வச்சு படம் எடுத்திருக்காங்க, விஜயகாந்த் வச்சு படம் எடுத்திருக்காங்க.
0: சிவப்பு ரோஜாக்கள்ல கூட இவர் தான் வசனம் எழுதி இருக்காராம்.
1: சிவப்பு ரோஜாக்கள்.
0: ஆமா, நிறைய படங்கள்ல வசனம் அற்புதமா. அதே மாதிரி
1: ஒரு சீரியலே நடிச்சிருக்கு.
0: ஆமா ஆமா, அந்த ஹோட்டல்ல ஒரு வருவாங்க. நல்ல நல்ல கேரக்டர், ரொம்ப காமெடியா பேசுவாரு. தெரியுமா? மறக்க முடியாது. பாவம், அவர் வந்து திடீர் நெஞ்சு வேதனை. ஆமா ஆமா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல பாக்யராஜ் அப்படின்னு சொன்னா ரொம்ப அவரோட படம் குடும்ப படமே போய் பாக்கணும் அப்படின்னு குடும்பத்தோட போய் பாத்துட்டு வருவாங்க. தெரியுமா?
1: பாட்டு
0: கேப்போமா? என்னமா ஏதோ சொல்ல வந்த?
1: தாவணி கனவு படத்துல இருந்து ஒரு நாயகன் பாட்டு போட முடியுமா?
0: இருக்கு இருக்கு, வச்சிருக்கேன்ப்பா. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டாவே அந்த பாட்டு போட்டுடலாம், தாவணி கனவுகள். ஒரு நாயகன் உதயமாகின்றான், ஊரார்களின் இதயமாகின்றான் அப்படிங்கிற பாட்டு.
1: ஆமா ஆமா,
0: சரி கேப்போமா? கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. தாவணி கனவுகள் அப்படிங்கிற ஒரு படம் 1984 வெளிவந்த படம். இளையராஜா சார் ரொம்ப அற்புதமா இசை அமைச்சிருப்பாங்க. எஸ்பிபி சாரும் எஸ்பி சைலஜா அவங்களும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. ஆக்சுவலா இந்த ஒரு 70s, 80s, 90s காலகட்டம் அப்படிங்கிறது மூணு ராஜாக்கமார்கள் வந்து வளம் வந்திருப்பாங்க, அவ்வளவு அற்புதமா வளம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்சவங்க யாருன்னா இளையராஜா சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜா சார். இந்த மூணு ராஜாக்களும் பெரிய ராஜா மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் இவங்களுடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். முதல் படமாக தாவணி கனவுகள், இதோ அந்த பாட்டு.

0: ரொம்பவே அற்புதமான பாட்டு. என்ன அப்பா, இதுல வந்து பாக்யராஜ் சார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய கண்ணாடி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். வித்தியாசமான ஹேர் ஸ்டைலும், நல்ல அப்படி ஒதுக்கி தலையை சீவி ஒரு டிஷர்ட்டும் போட்டு ஒரு பேண்ட் போட்டு அதுக்கு ஒரு இன் பண்ணியிருப்பாரு. ஷூ எல்லாம் கலர் கலர் ஷூவா போடுவாரு. நல்ல டிப் டாப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா படங்கள்லையும் நடிக்கிறது. ஓகே, இன்னைக்கு வந்து பாரதிராஜா சாரை பத்தி, பாக்யராஜ் சாரை பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1953 தான் பிறந்திருக்காங்க. எங்க அப்படின்னு சொன்னா, ஈரோட்டில் இருக்கிற கோபிச்செட்டி பாளையத்தில் வெள்ளாங்கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண சுவாமி நாயுடு அப்படிங்கிறது. சின்ன வயசுலேயே சினிமானா ரொம்ப பிடிக்குமா, எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரா. ஸ்கூல்ல கூட டீச்சர் கேட்பாங்களாம், நீ வளர்ந்து பெரியாளும் போது என்ன ஆக ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைங்கிட்டலாம் கேட்கும் போது, மற்ற பிள்ளைங்கள்லாம் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, இவர் மட்டும் நான் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு பெரிய நடிகரா வரணும் அப்படின்னு சொன்னாரா. மற்ற பிள்ளைங்கள்லாம் சிரிச்சாங்களாம், ஆனாலும் அது எதிர்காலத்துல உண்மையாவே மாறிடுச்சு. என்ன, மிகப்பெரிய நடிகராகவும் கதை ஆசிரியராகவும் இயக்குநராகவும் ஆகிட்டாரு. தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம். பாக்யராஜ் சாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவருடைய படங்கள்ல ரொம்ப பிடித்த படங்கள் எது சரவணா? தூரல் நின்னு போச்சு. அதுல கூட ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டு, காதல் வைபோகமே. நல்ல பாட்டு,
1: நல்ல பாட்டு. அதுல எல்லாருக்குமே நல்ல நடிப்பு. அந்த படத்துல கவுண்டமணிக்கு கூட நல்ல நடிப்பு தெரியுமா?
0: ஆமா ஆமா, சுவர் இல்லாத சித்திரங்கள்,
1: தையக்கடை வச்சிருப்பாரு கவுண்டமணி.
0: ஆமா, ஒரே சிரிப்பு தானே. இவருடைய படங்கள் முக்காவாசி காமெடியா தானே இருக்கும்.
1: அதான் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த படம் அவ்வளவு தூரத்துக்கு ஓடுமான எதிர்பார்க்காம அந்த அளவுக்கு ஓடணும் அந்த படம்.
0: ஆனா சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும் இவருடைய படங்கள்.
1: பயங்கர சிந்தா, அந்த கடைசி கட்டம் வரும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்டம் ஆகி போகும்.
0: ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த அந்த 7 நாட்கள்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு சீன், கிளைமேக்ஸ் சீன் சூப்பரா இருக்குமே. அந்த 7 நாட்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சரவணா? அந்த லாஸ்ட் சீன், அதாவது ராஜேஷ் கிட்ட அவர் சொல்லுவாரு, இல்ல ஒரு டயலாக் சொல்லுவாரு, நீங்களோட மனைவி, இல்ல எந்த காதலி நீங்களுக்கு மனைவி ஆயிட்டு வராம், பக்ஷே நீங்களோட மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராம் பற்றதில்ல, அது தெட்டானு அப்படின்னு சொல்லுவாரு. அது அதான் கிளைமேக்ஸ். ஆமா ஆமா,
1: அந்த சென்டிமெண்ட் அந்த படமும் வந்தது. அது நல்ல சூப்பர் படம்.
0: அது வந்து மனசு உருக வைக்கிற ஒரு சென்டிமெண்ட். அவரோட படங்கள்லாம் பாருங்களா, ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ரொம்ப ஆடம்பரமாவே இருக்காது.
1: அதே மாதிரி
0: குடும்பமா அப்படி இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு வர்றதுல அவரை பாராட்டலாம் கண்டிப்பா.
1: உண்மையான உண்மை எல்லாருமே அதான் சொல்றாங்க.
0: ஏன்னா முதல் மனைவி உடம்புக்கு சரியில்லாம இறந்து கொஞ்ச நாள்லயே பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணாங்க, ரெண்டு குழந்தைங்களை பெற்று கடைசி காலம் வரைக்கும் அவங்க அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்காங்க. வாழணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு எடுத்துக்காட்டா, தம்பதிகளுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்காங்க.
1: ஏன்னா
0: சினிமா நடிகர் நடிகைகள்லாம் 1008 பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம ஒண்ணு இவங்க தான்.
0: ஆமா, இவங்க அது பாராட்டணும் கண்டிப்பா அவருடைய குடும்பத்தை. மறக்கவே முடியாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுவர் இல்லாத சித்திரங்களே போட்டுடலாமா? ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. ஒரு பிரேக் ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் காதல் வைபோகமே அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது, கேட்கலாமா?
2: பெட்ரோல் விலை ஒருத்து விஷமிக்கண்டா, இதா குறைஞ்ச செலவில் கூடுதல் யாத்திர செய்யான் EVMA எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். லைசன்ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோ வேண்டாம், வளர குறைஞ்ச மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஆகர்ஷகமாய பஜாஜ் பினான்ஸ் சௌகரியம் லபியமான. சமயம் களையாதே, இன்னு தன்னை சொந்தமாக்கு. மரியம் EV விமல ஹிருதயம் ஸ்கூலின் சமீபம், பட்டத்தானம், கொல்லம். கான்டாக்ட் 9444774868, 9846976084.

0: நேர்லே ரொம்ப அற்புதமான பாட்டு என்ன, சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படம். மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகி அம்மாவும் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. 1979 வெளிவந்த இந்த படம். பாரதி ராஜா சாரோட அசிஸ்டண்ட், அதாவது சிஷ்யன் தான் இந்த பாக்யராஜ சார். 1970 பாரதி ராஜா சார் கூட இணைஞ்சு 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் அசிஸ்டண்டாகத்தான் சினிமா துறையில் வேலை பார்க்க தொடங்கி இருக்காரு பாக்யராஜ சார். கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்திலையும் உதவி இயக்குநராகவும் இருந்திருக்காரு. ஒரு சின்ன வேடத்தில் கூட அந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கமல் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் முதல் முறையாக வசனம் வந்து பாக்யராஜ் சார் தான் எழுதியிருந்தார். ஓகே, தொடர்ந்து அவரை பற்றி பேசுகின்றேன். ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், லக்ஷ்மி கடப்பா கடையா? நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மி?
1: நல்லா இருக்கேன் அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்ன, எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஒரு 4-5 மாசம் ஆச்சே.
1: கண்டிப்பா இல்ல, நிறைய நாள் ஆயிட்டு. கூப்பிடாம ஆயிட்டு.
0: பிஸி ஆயிட்டீங்களா நீங்க? பிஸி ஆயிட்டீங்களா?
1: ஐயோ பிஸி ஒண்ணும் இல்ல.
0: சரி, அண்ணா எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க மூத்தவன் இப்ப செகண்ட் இயர் ஆயாச்சு.
0: ஓ சரிமா. சந்தோஷம். கேட்டதா சொல்லிடுங்க. நல்லா இருக்காங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பாக்யராஜ் சாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள், அவருடைய படங்கள்ல
1: நிறைய படங்கள் இருக்கு. அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், மௌன கீதங்கள், சுவரில்லா சித்திரம், அப்படி நிறைய படம் இருக்கு.
0: அது மறக்கவே முடியாது. என்ன காரணத்துக்காக அவரை ரொம்ப பிடிக்கும்? அந்த படம் ஒரு 100 தடவை போட்டா கூட அது இன்ட்ரெஸ்டாவே இருக்கும், போரே அடிக்காது தெரியுமா அந்த படம்?
1: சொல்ல
0: முடியாது, கேஷுவலா நடிக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஆமா, கேஷுவலா, அதாவது சினிமா தனம் ஒண்ணு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எளிமையான இதுலதான் எல்லாருடைய அந்த ஒரு லாங்குவேஜ், பேச்சு வழக்கு பாருங்க, அப்படியே சாதாரண பாமர மக்கள் கூட புரியுற மாதிரியான பாஷையில தான் பேச வைப்பாரு டயலாக் எல்லாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது எவ்வளவு படம் அவங்க டைரக்ட் செய்திருக்காங்க பாத்தீங்களா சட்டில் இப்படி இறந்தனா, அதான் எனக்கு என்ன அதிர்ச்சி ஆயிட்டு.
0: எங்களுக்கும் டவுட் இருந்து, சும்மா அதாவது நெட்ல எல்லாம் வர்ற மாதிரி சும்மா சொல்லிட்டாங்களோ என்னன்னு தெரியலேன்னு பின்னையும் பார்த்தாதான், ஐயோ ஆமா, வாக்கிங் போயிருந்திருக்காரு அவரும் அவங்க மனைவியும், வாக்கிங் டெய்லி போவாங்க போல. அப்படி வாக்கிங் போயிருந்திருக்காங்க, போயிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, ஒரு மாதிரி வருது அப்படின்னோடனே போய் இந்த அம்மா போய் உள்ளதான் போயிருக்காங்க, அவர் அப்படியே இருந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது வழியில இறந்து போயிட்டாங்கன்ட்டாங்க. பாவம், என்ன மரணம் பார்த்தீங்களா, எப்படி எல்லாம் மரணம் வருது மனுஷங்களுக்கு.
1: மனுஷனாதான்
0: போகும்போது ஒன்னும் கொண்டுட்டு போறது இல்ல. இந்த பாத்தீங்களா, அவருடைய நம்ம பணமோ எதையும் பத்தி நம்ம பேசுறது இல்ல. அவரு அந்த அந்த காலத்துல அவர் பண்ணி வச்ச படங்கள், அவருடைய பாடல்களை தான் நம்ம ரசிச்சு இன்னும் கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் லைஃப் லாங் கேட்டுட்டு இருக்க போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், அந்த படத்துல எந்த பாட்டு வேணுமா?
1: எனக்கு இந்த கவிதை அரங்கேறும் நேரம், அந்த 7 நாட்கள்.
0: அந்த 7 நாட்கள் இல்லையா? அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற ஒரு படம், கவிதை அரங்கேறும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஆனர்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 7 நாட்கள், கவிதை அரங்கேறும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஓகே, அது இருந்தா போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கோம், சின்ன வீடுல ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கோம், அந்த பாட்டு போட்டுருவோமா? ஓகேமா, சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லிடுங்க, இடக்கிட நேரம் கிடைக்கும் போது கூப்பிட்டு பேசிடணும். ஓகேவா? ஓகே லக்ஷ்மி, இப்ப கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு படம். அப்பா, என்ன மாதிரியான ஒரு கதை! ஒரு கணவன் மனைவி, அவங்க அந்த மனைவி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அவருக்கு வந்து அந்த கணவனுக்கு கொஞ்சம் ஒரு பெண்கள் மேல ஒரு சல்லாபம் அப்படிம்பாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும், அப்படி வேற ஒரு ஸ்லிம் பியூட்டி பின்னாடி போவாங்க அவரு, இவர் பணத்தை பூரா ஏமாத்திட்டு போயிருவாங்க அந்த பொண்ணு. கடைசியில் என்னதான் இருந்தாலும் என் புருஷந்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளவு சப்போர்ட்டாக அந்த கணவனுக்கு இருப்பாங்க. அந்த மனைவி, அந்த மனைவி பற்றின ஒரு படம் தான் சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு படம். எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகி அம்மாவும் ஷைலஜாவும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. இளையராஜா சார் அவ்வளவு அழகாக வாழ்ந்திருப்பார் இந்த பாட்டில். 1985 வெளிவந்த அந்த பாட்டு கேட்கலாமா?

0: ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായി കാറുകളുടെ സർവീസിങ്ങിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്ററിൽ സർവീസിങ്ങിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന മൂന്ന് ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: എല്ലാവരും ചൊല്ലണം ലൈവ് ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും വൈകുന്നേരം 4:30. സമകാലിക വിഷയങ്ങൾ, മനുഷ്യന്റെ നീറുന്ന പ്രശ്നങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, ദുരിതങ്ങൾ കേട്ടാൽ മാത്രം പോരാ, പങ്കെടുത്ത് ശ്രോതാക്കളുടെ വിലയേറിയ അഭിപ്രായങ്ങളും രേഖപ്പെടുത്തണം. ഈ ആഴ്ചത്തെ വിഷയം:
2: കൊല്ലം ജില്ലാ ആശുപത്രിയിൽ കെട്ടിട നിർമ്മാണം എങ്ങും എത്താതെ. ജില്ലാ ആശുപത്രി സൗകര്യങ്ങളെക്കുറിച്ച് ഒരവലോകനം.
1: ശ്രോതാക്കൾ പ്രതികരിക്കുന്നു. എല്ലാവരും ചൊല്ലണ് തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും 4:30.
3: நேர்லே பாகியராஜ சாரை பத்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஜாதி மத பேதங்களை கடந்து மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருந்தவர் என்றே சொல்லலாம். அவருடைய அற்புதமான கதைகள் வந்து எல்லா படத்திலையுமே இந்த மாதிரிதான் ரொம்ப ஒரு சென்டிமெண்டானதா படங்கள் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து கதையின் ராஜா அப்படின்னே சொல்லலாங்க. 25 படங்களுக்கு மேல டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. 75 படங்களுக்கு மேல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள்லாம் பொதுவா குடும்ப படமா இருக்குங்க. முழு குடும்பமும் ஒன்னா அமர்ந்து பார்த்து ரசிக்கலாம். நல்ல காமெடியாவும் இருக்கும். இவருடைய சூப்பர் ஹிட் படங்களுடைய பெயர்கள் அப்படின்னு சொன்னா, நிறைய படங்கள் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடின படங்கள். முந்தானை முடிச்செல்லாம் வெள்ளி விழா கொண்டாடியது அப்படின்னே சொல்லலாம். அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு படம், தூரல் நின்னு போச்சு, ஒரு கிராமத்து பொண்ணோட ஒரு கதையை அற்புதமா பண்ணியிருப்பாங்க. மௌன கீதங்கள் அப்படிங்கிற படம், கணவன் மனைவி முறிவு அவங்களுடைய உணர்ச்சிகள் அதை பத்தி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு படம், அதுலதான் டைரக்டராக அறிமுகமான முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு படம் தான். தாவணி கனவுகள் அப்படிங்கிற ஒரு படம், குடும்ப உறவுகளை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு, வசூல அள்ளி குவிச்ச படங்கள் அப்படின்னே சொல்லலாம். டார்லிங் டார்லிங் டார்லிங், ஆராரோ ஆரிரரோ, சுந்தர காண்டம், ராசுக்குட்டி, வீட்டுல விசேஷம், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படின்னு படங்கள்ல ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாகத்தான் ஹீரோவாக முதன் முதலாக நடிக்க தொடங்கினாரு. தொடர்ந்து அவரை பத்தி பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நம்ம தியாகராஜன் அண்ணா
4: நினைக்கிறேன்.
3: முண்டைக்கல், நல்லா இருக்கிறீங்களா?
4: உடம்பு சரியல்ல.
3: என்ன தொண்டையில கிச்சு கிச்சு?
4: என்ன காய்ச்சல் வந்து 1.5 வாரம் ஆச்சு.
3: அப்படியா? இப்ப ரெஸ்ட்ல இருக்கீங்களா?
4: மட்டும் இல்ல, நேத்துக்கு டாக்டர் ஸ்டேயா இருந்து.
3: ஆமா,
4: அது இங்க நிறைய வேலை உண்டா இருந்து.
3: சரி,
4: நம்ம நம்ம ஸ்ரீமாரன் தம்பி சாருக்கு நேத்துக்கு இங்க விசிஷ்ட அதிதியா இருந்து.
3: ஓகே,
4: அதுக்குள்ள சடங்கெல்லாம் நேத்துக்கு நடந்தது.
3: அப்ப நீங்க போயிருந்தீங்களா?
4: பாக்கியராஜுக்கு படம் எனக்கு நல்லா பிடிக்கும்.
3: என்ன காரணம்?
4: காரணம் அந்த ஆளுக்கு ஒரு வித்தியாசமான ஆக்டாக்கும். எல்லாரும் மாதிரி ஒண்ணும் இல்ல.
3: ஆமா,
4: வேறொராளுடைய கையில இருந்து எடுத்து ஆக்ட் பண்ணதுக்குள்ள இதுன்னு இல்ல, சொந்தமா ஒரு தயாரிப்பாளர்.
3: சும்மா ஒரு கேஷுவலா அப்படி நடிப்பாரு, அது ரொம்ப சக்சஸா வரும்.
4: ரொம்ப ரொம்ப இதுல ஒண்ணும் போகாம ஒரு சோப்டா.
3: ஆமா ஆமா, அதாவது நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து நடிக்காத

0: மாதிரி ஆக்சுவலா கேஷுவலா எப்படி இருப்பாங்க அப்படி பேசுவாரு. அது ரொம்ப நடிப்பாவே ரொம்ப அற்புதமான நடிப்பா மாறிடுச்சு.
1: அதுல வந்து சாரல் நின்று போச்சு படத்துல,
0: தூரல் தூரல் நின்று போச்சு,
1: சாரி தூரல் தூரல் நின்று போச்சு படத்துல, அவ வரும்போது அவ கால்ல ஒரு முள்ளு விடுவாங்க. அப்ப அவ பாக்கியராஜ் சொல்லுவாங்க, நாளைக்கு நீ வரும்போது உனக்கு கால ஒரு முள்ளு போல போடணும். அவ வார வழியில நிறைய பூ சைக்கிள்ல கொண்டு வந்து அங்க போட்டுட்டு அதுல ஏறி வாரதுக்கு சொல்லுவாங்க.
0: அது எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதாவது ஒரு பெண்களுடைய அந்த ஒரு உள் உணர்வை ரொம்ப ஆழ்ந்து டைரக்ட் பண்ணிருப்பாரு அவரு.
1: அதே மாதிரி அந்த படத்துல அந்த பெண்ணுக்கு வீட்டுல வரும்போது பாக்கிற
0: நானே எல்லாருக்கும் காஃபி குடுக்கறேன். பொண்ணு பாக்குற இடத்துல இவரு எல்லாருக்கும் காஃபி குடுப்பாரு
1: குடுப்பாரு.
0: அதெல்லாம் மறக்க முடியாது,
1: மறக்க முடியாது, மறக்க முடியாது. இப்போ இருக்கிற கடவுள் வச்சிருக்க மாதிரி எல்லாம் நடக்குது.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் மரணம் அப்படிங்கறது உறுதிதானே.
1: எனக்கு யூடியூப் பாக்கறது பாஜராஜிக்க மகன் சொல்லி இருக்கு, எனக்கு உசிர் எடுத்துட்டு எனக்கு அப்பா வச்ச கூடாதுன்னு யூடியூப்ல
0: போட்டிருக்கேன். ஒரு ஆறு நாளாவே அந்த நம்ம நெட் ஓபன் பண்ணா, மொபைல் ஓபன் பண்ணாலே பாக்யராஜ் சாரை பத்தி தான் கதைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவருடைய படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவர் அந்த அளவுக்கு ஈடுபாடா பாக்குறாங்க. ஓகே, ஒரு பாட்டு கேட்டுருவோமா? ஓகே, கூப்பிட்டு பேசுனதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படம் யாராலும் மறக்கவே முடியாதுங்க. முந்தானை முடிச்சுல ஏகப்பட்ட பாட்டு, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் தான். ஊர்வசியை கூட இவர் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாரு இளையராஜா சாரோட இன்னிசையில. இந்த பாட்டு வந்து மலேசிய வாசுதேவனும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பீட்டு சாங்கு சொல்லலாம். அந்த படத்துல நிறைய பாடல்கள் அற்புதமா இருக்கும். ஒரு பாட்டு கூட இருக்கேன் சின்ன

0: அப்படிங்கிற பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் நாம் இப்போ கேட்க போகிற பாட்டு முந்தானே முடிச்சில, கண்ணை துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி அப்படிங்கிற ஒரு பாட்டு, கேட்கலாமா?
1: இது தாராட்டு இல்லடி, இது
2: நேரத்தில் அதையே அழ வைக்கிறேன்.

0: நல்ல பாட்டு, என்ன ரொம்ப அற்புதமான பாட்டு. ஓகே, பாக்யராஜ் சார் வந்து சினிமாவில் பலரை அறிமுகம் செஞ்சுருக்காரு. சினிமாவில் நடிகர் பார்த்திபன், நடிகர் பாண்டியராஜன், வி சேகர், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார் இவங்க எல்லாரையுமே சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது கே பாக்யராஜ் சார் அவங்க தான். நிறைய நடிகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு, குறிப்பாக இந்த ஊர்வஷி அவங்களையும் சார் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால், தெலுங்கு சினிமா நடிகையான பிரவீணா அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய முதல் மனைவி. அவங்களுக்கு மஞ்சள் காமாலை உடல் நலம் சரியில்லாமல் 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஷரண்யா, சாந்தனு அப்படிங்கிற 2 பசங்க பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். சந்தோஷமான வாழ்க்கை, இவ்வளவு கடைசி காலம் இறக்குற தருவாயில் கூட மனைவி கூட தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தம்பதிகள். தொடர்ந்து பேசிக்கின்றேன், ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் விஜய் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, சொல்லுங்க விசேஷம் கேட்போம்.
1: அந்த படம் பின்ன இந்த அம்பிகா நடிச்ச
0: மலையாளத்துல
1: பாலக்காட்டு, யாரு, மாதவனா?
0: மாதவன், பாலக்காட்டு மாதவன்.
1: எடை கோபி, மலையாளத்துல
0: கோபி
1: அதுக்கு நல்ல படம். அதே மாதிரி இப்ப மிஸ்டர் மருமகன் மலையாளத்துல திலீப் என்ன குஷ்பு நடிச்ச படம்,
0: இப்பவுமே அதாவது இறந்து 6 நாள் ஆனா கூட இன்னுமே அவருடைய அந்த ஒரு இறந்துட்டாரு அப்படிங்கறத யாராலும் ஒத்துக்க முடியல. ஐயோ, எவ்வளவு நல்ல நல்ல படங்கள் தந்த மனுஷன் திடீர்னு இறந்துட்டாரா
1: அப்படின்னு பார்த்தா, யூடியூப் பார்த்தா மொத்தம்
0: அவங்களதுதான். அவரதான் அப்படி போட்டுக்கிட்டே இருக்க,
1: உருவசி என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க, முந்தாணி முடிச்சல படத்துல பேசிருக்க, அதே மாதிரி கல்பனா
0: எவ்வளவு அழகா, அந்த சின்ன வீடு படம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா
1: இருக்கு.
0: ராதா நடிச்சது கொண்டச்சேவல் கூவும் நேரம்
1: நல்ல படம் ஒண்ணுமே நல்லவாங்கன்னு சொல்லவே முடியாது.
0: நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல கூட இந்த பாட்டு நல்லா இருக்குமே, தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ.
1: அது அன்னைக்கு டிவில பார்த்தேன்,
0: சுலக்ஷணா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி வெக்கப்படுவாளோ அதே மாதிரி நல்லா நடிக்க வச்சிருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி இந்த படம் மௌன கீதங்கள்ல நம்ம இவங்க நடிச்சிருப்பாங்க, சரிதான் நினைக்கிறேன். அது உட்கார்ந்து பேசையிலே தீனு உள்ளூர ஊருதம்மா.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும்
0: எழுதிய திருமகளே அந்த பாட்டு வருது, கேக்கலாமா? ஓகே ஓகே அம்மா.

0: കല്യാണം ഉറപ്പിച്ചല്ലേ, പർച്ചേസിംഗ് എവിടെയാ? നല്ലൊരു തുകയാകുമല്ലോ.
1: അപ്പൊ അതറിഞ്ഞില്ലേ, 4 രാവിലെ 10 മുതൽ MK ഫാബ്രിക്സ് കൊല്ലത്ത് MK ബിഗ് സെയിൽ 2.0 തുടങ്ങുക. 10 മുതൽ 70% വരെ അവിടെ ഓഫർ ഉണ്ട്.
0: എങ്കിൽ പർച്ചേസിംഗ് അവിടെ തന്നെ. ഇത് പൊളിക്കും.
1: അതെ, 4 ആദ്യം എത്തുന്ന 51 പേർക്ക് 51 പട്ട് സാരികൾ തികച്ചും സൗജന്യമായി നൽകുന്നു. അതോടൊപ്പം മെഗ ക്യാഷ് പ്രൈസ് നേടാൻ ബമ്പർ ലക്കി ഡ്രോയും. വേഗം പോരുന്നേ MK ഫാബ്രിക്സ് കൊല്ലത്തിലേക്ക്.
2: നേരുകളെ, നാം ഇപ്പൊ കേട്ട ഇന്ന പടം ഡാർലിംഗ് ഡാർലിംഗ് ഡാർലിംഗ്. ഇന്ന പടത്തില് പൂർണിമാവും ഭാഗ്യരാജ് സാറും இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் செய்து கிட்டாங்க. இந்த பாட்டு பாடினது யாருன்னா SPB சாரும் வாணி ஜெயராம் அம்மா. ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. சங்கர் கணேஷ் தான் இசை அமைச்சிருப்பாங்க. பாக்யராஜ் சார் வந்து இறக்குறதுக்கு 2 முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஆக்டிவா தான் இருந்திருக்காரு. குஷ்பு அவங்களுடைய பொண்ணு கல்யாணம் கோவாவில் நடந்திருக்கு. அங்க போய் ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துகிட்டு எல்லா நடிகர் நடிகைகளையும் சந்திச்சு சந்தோஷமா பேசி எல்லாம் இருந்திருக்காரு. அப்புறம் மறுநாள் ஊருக்கு வந்திருக்காரு. மறுநாள் காலையில தான் வாக்கிங் போயிருக்காங்க. போயிட்டு வந்த உடனே தான் இந்த மாதிரி உடனே நெஞ்சு வலினால அவருக்கு உடல் வந்து டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: மேடம். வணக்கம் சகுந்தலா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா. பாக்யராஜ் சார்னு சொன்ன உடனே உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணிடுச்சோ?
3: அதனாலதான்
2: இந்த வாரம் ப்ரோக்ராம் பண்றேன் அவரை பத்தி. அவருடைய பாதத்துல புஷ்ப அஞ்சலியாக சமர்ப்பணம் செய்கின்றேமா இந்த ப்ரோக்ராம். கண்டிப்பா கண்டிப்பாமா. ஆமா ஆமா. அப்புறம் அவருடைய படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன படமா?
3: எல்லா படமே நல்லா பிடிக்கும். சின்ன பிள்ளைல இருந்து வீட்டுல எல்லாரும் பாக்கும்போது நானும் கூட இருந்து பாத்தேன்.
2: ஆமா,
3: அப்ப அவ்வளவு விவரம் தெரியாதுல நமக்கு. 83 மேக்சிமம் வந்து நிறைய படங்கள்.
2: ஆமா ஆமா ஆமா, அவருக்கு
3: அதனால தெரியாது அவ்வளவா. நல்லா இருக்கும் எல்லாமே. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தை உட்காந்து பாக்கலாம்.
2: ஆமா, டிவில வாரத்துல ஒரு நாள் படம் போட்டான்னா கண்டிப்பா அவருடைய படங்கள் இருக்கும். தியேட்டர்ல போனாலும்
3: ராசுகுட்டி, அப்புறம் இந்த சின்ன வீடு, இது நம்மளு,
2: இது நம்மளால ரொம்ப நல்லா இருக்கும். சோபனா எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க தெரியுமா அந்த படத்துல. அதே மாதிரி இவன் நல்லா வந்து ஐயர் பொண்ணு அவங்க, இவன் பிராமின் மாதிரி இவன் வேஷம் போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுவாரு பாக்யராஜ் சார்.
3: நல்லா இருக்கும்,
2: அப்படி உண்மையாவே அப்படி நடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, அதுலயும் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கே, சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, மேடை பாட்டு நல்லா இருக்கும். அந்த
3: பாட்டுமே சூப்பரா இருக்கும் எல்லா படத்துலயும்.
2: அதுல இந்த இந்த பாட்டு நல்லா இருக்குமே, நாலான தாமர, அந்த பாட்டு நல்லா இருக்கும். பாத்துருக்கோமா எல்லா படமே. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய படங்கள் எல்லா படமும் பார்த்தாச்சு.
3: இல்ல ராசுகுட்டில பாட்டு வச்சிருக்கீங்களா?
2: இல்ல, இன்னைக்கு ராசுகுட்டில எல்லாம் வேற பாடல்கள் இருக்கு, ரெடியா இருக்கு. ஆமா, பாட்டு கேப்போமா? ஓகேம்மா, கூட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப ஹிட்டான படம். 82 வெளிவந்த படம் இளையராஜா சாரு. இப்ப நாம கேட்கற ஒரு பாட்டு மலேசியா வாசுதேவனும் கிருஷ்ணமூர்த்தியும் பாடியிருப்பாங்க. நம்பியாரு நல்ல அந்த தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரு கூட துணையா இருந்துட்டு அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபடுவாங்க பாக்யராஜ் சார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த படத்துல.

0: அப்படிங்கிற பாட்டு கேட்கலாமா?
1: அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா அப்பே வட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டான்களே படுபாவி பசங்க. என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன என் குஸ்தி என்ன பஸ்தி என்ன தண்டால் என்ன இதை நான் எங்க சொல்வேன் என்ன செய்வேன் மாப்பிள இதுக்கு மேல நீ எப்ப
2: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா ஏன்

அப்பா, பாக்யராஜ் சாரோட பெஸ்ட் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. ஒரு கிராமத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு படம். சின்ன ஒரு சின்ன கதை தான், அதை வந்து ரொம்ப அழகாக திரைக்கதை செஞ்சிருப்பாங்க. அதுதான் அவருடைய பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜ் சார் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நடிகர் செந்தில் வந்து இந்த நாடக கம்பெனியில் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்து முதன் முதலாக பாக்யராஜ் சார் தான் செந்திலுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காராம் நடிக்கிறதுக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு இளையராஜா சாரை பார்க்கறதுக்கு போனாராம். ஆனால் அங்கே உள்ளவங்கள்லாம் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களாம். எல்லார் முன்னாடியும் இப்படி நடந்துட்டேன்னு அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருக்காரு லிவிங்ஸ்டன். தூரத்தில் இருந்து இதை பாக்யராஜ் சார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே பரிதாபப்பட்டு, நீ எனக்கு அசிஸ்டண்டாக நாளையிலேருந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாராம் லிவிங்ஸ்டனுக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் பொதுவாக நிறைய வீடுகளில் இந்த பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தன்னோட பசங்களுக்கு வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர், பிடித்தமான பெயர் அந்த பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு படம் பெயர். அப்புறம் பாக்யா அப்படிங்கிற ஒரு இதழையும் நடத்தி வந்தார் பாக்யராஜ் சார். ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படத்தில் சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு கை ஓசை அப்படிங்கிற படத்தில் சிறந்த டைலாகுக்காக அவார்டு வாங்கியிருக்காரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. சைமா அவார்டு கிடைச்சிருக்கு. பவுனு பவுனு தான் அப்படிங்கிற படத்தில் கதைக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் கிடைச்சிருக்கு. இப்படி ஏகப்பட்ட விருதுகள். படைப்பாளிகள் மறைவதில்லை, அவங்களுடைய படைப்புகளின் மூலம் எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இன்று கேட்ட பாடல்கள் எல்லாமே எல்லாருடைய மனசுலையும் அப்படியே பதிஞ்ச பாடல்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவன் கிட்ட இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். கடைசி பாடலாக சின்ன வீடு என்ற படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, வெள்ளை மனம் உள்ள மச்சான் அப்படிங்கிற ஒரு பாட்டு. உண்மையிலே பாக்யராஜ் சார் வெள்ளை மனம் உள்ள மச்சான் அவங்க தான். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்புடன் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.